0: தெண்டே கை நீட்டம் தாரமாக்கிடும் அருவ போரிட்டண்டும் முன்னிட்டே ஊரை கொண்டது செட்டும் குற்றம் சட்டி நின்றிடும் மாற்றிடும் அப்பொழு தெண்டும் போதி வீதம் நடந்தார் போதில் நபி கனிந்தார்.
1: രണ്ട് വർഷം സമ്മാനം കിട്ടിയിട്ടില്ലേ?
2: രണ്ടു വർഷം പിന്നെ ആറ് വർഷം തന്നെ എന്റെ അറബി ഗാനത്തിൽ ഇൻട്രസ്റ്റ് ഉണ്ടായിരുന്നു.